ஒரு நிச்சு தரகா கொஞ்சம் வச்சுங்க. ஐசக் 1000, ஐரின் 1000, பிலிப் 1000, ஷரோன் 1000, அசாந்தே சானா. சோ உங்குனி தோ மடகேஷங் மூத்து கஸ்தானே தோ மடகேஷங் மூத்து ஒரு நிச்சு தரகா கொஞ்சம் வச்சுங்க. குரே சிமியோனி கா கொஞ்சம் வச்சுங்க. அகனே ரபினி கேட்டு தாய் 20,000 ஒரு நிச்சு தாகே நெகி குரே என்ன தானி 20,000 ஐசு கேள் கம மீமி அமைப்பாத்தா 20,000 sasa imebaki mutu tano toma bing mutu jege sasa kita nami jege aigoni inda gese joto mut ame jege tongon inyo jito kut kutu ma inyo rugi ako inguni kasa namu aun pado e bata gitu baka sai nataka uingi number 3 iyo tunjo ndani kusaidia tu uingi number 3 kutkoto mirogi insimi mnyane to miro message agatukuli nipo mpesa tai tindaisi nisosoma.